பாருங்கள்ல, இங்கே எப்படி போனீங்களா? புக்தி நோக்கி மெஸ்துத்திட்ட பாருங்க தாங்க சின்ன Lasa ing desa ngadi sangundangake apa ing ngus kaparentake. Nggih, boten langkung sawi sami dipun ayat sil karo pasir.